0: லக்ஷ்மன், சீதா, ஹரா, லக்ஷ்மன்.
1: அப்னே மன் மே பாந்தி பாந்தி கே விசார் கர்த்தே, ஸ்வயம் கோ பாபி ஓர் அபராதி மானதே ஹுயே, ஷோகாகுல சுமந்திர கிசி பிரகார் அயோத்தியா பஹுஞ்சே. நகர் மே பிரவேஷ் கர்த்தே சுமந்த் ஏசே சக் ஜாதே ஹே மானு கிசி கி ஹத்யா கர்கே ஆயே ஹூம். உன்ஹோனே சாரா தின் ஏக் பேட் கே நீச்சே பைட் கர் பிதாயா. சந்தியா கே சமய் அந்தேரா ஹோ ஜானே பர் உன்ஹோனே நகர் மே பிரவேஷ் கியா ஓர் ரத் கோ த்வார் பர் ஹி கடா கர்கே சுப் சாப் மஹல் மே குசே. ரத் கோ பஹச்சான் கர் ஓர் கோடோ கோ வியாகுல் தேக் கர் லோக் விஷாத் கிரஸ்த் ஹோ உடே.
2: ஜய ஜீ மஹாராஜ் கே சரணோ மே சுமந்திர கா தண்டவத் பிரணாம் ஸ்வீகார் ஹோ.
3: சுமந்திர கஹோ ராம் கஹாஂ ஹே, இதர் ஆஓ சுமந்திர, இதர் துமே அப்னே ஹ்ருதய சே லகா லூ. राम कुशल कहु सखा स्नेही, कहें रघुनाथ लखन वैदेही. उन्हें लौटा लाए हो कि वे वन को चले गए. सखा राम उसी लखु जय तामो ही पहुंचाओ, ना ही तो चाहत चलन अब प्राण कहूं सती भाव.
2: महाराज आप पंडित और ज्ञानी हैं, धीरज धरहु विवेक विचारी, छाण ये सोच सकल हितकारी. महाराज श्री राम ने गुरु वशिष्ठ भरत पुरवासी आदि सभी को सांत्वना के संदेश